0: ஜாகிட்ல ஹோய் வை தாத்தாலா இல்லடியே வை தாத்தாலா நல்ல பீல் வை தாத்தாலா பாத்துக்கு வை தாத்தாலா அஜிஞாதே வை தாத்தாலா இதுடியே வை தாத்தாலா ஏ குப்னும் வை தாத்தாலா முராலா வை தாத்தாலா காக்கு பூல வை தாலா இல்லை தன் வாய் வை தாத்தாலா ஆகிட்னே வை தாத்தாலா
1: Boy, no more.
2: I am.